0: Music now. Lotus FM. It's all about the music. You are listening to Inusay Mave. You are listening to Inusay Mave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூன் 26 தேதி நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை, வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 நீதி விளக்கம், 6:30 உங்களுடைய தமிழ் பாடம். இன்றிரவு குவாசுலு நட்டால் தமிழ் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் கேன் முரளி அவர்களோடு ஒரு பேட்டி. 6:30 கேட்க தவறாதீர்கள். வணக்கம் and greetings to you on this last Friday of June. This is Inusay Mave on Lotus FM with me, Dhanasilan Dorasamy. A beautiful lineup of music together with your ethical sayings and your Tamil lesson in their respective time slot. This evening at 6:30 p.m. we are joined in conversation with the President of the KZN Tamil Federation, Professor G.K. Murali. After a successful AGM last Saturday, we share the views of the Federation in that interview. இப்பொழுது ஒரு அருமையான விநாயக பெருமான் புகழை கூறும் பாடலால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். A beautiful dedication to Lord Ganesha.

0: இனிசை மழை நிகழ்ச்சி வருங்குபவர் தனசீலன் துரைசாமி, உள்நாட்டு கலைஞர் ரோசி கவண்ட அவர்கள் பாடிய மாலை வண்ண மாலை. இப்பொழுது மணி 6:15, இட் இஸ் ஜஸ்ட் கான் ஆஃப்டர் 6:15. உங்களுடைய நீதி விளக்கம். இன்றைய நீதி விளக்கம் சென்ற வாரம் பாடத்தில் இருந்து தொடரலாம். We continue with this evening's ethical sayings from where we left off last week. 9 things you will one day realize. Last week we did a 5 verses and we'll do a quick recap of that. முதலாவது, from last week, உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு சில வேளை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள். No matter how much money you have, you still eat only a few meals a day. The second one was, வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு படுக்கையில் தான் உறங்குகிறீர்கள். No matter how big the house is, you sleep on just one bed. And the third one was, ஒருவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் காலப்போக்கில் அழகு மங்கி விடும். No matter how beautiful one is, beauty fades with time. நான்காவது, and number 4 was, உங்களுக்கு எத்தனை பேரை தெரிந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். No matter how many people you know, only a few will remain with you till the end. And the last one was, ஒவ்வொரு காலையும் கண் விழிப்பதே ஒரு வரம். Waking up each morning is already a gift. So we continue this week, and the other 4 sayings are, முதலாவது, firstly, பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அமைதி இல்லாமல் அதற்கு அர்த்தம் இல்லை. பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அமைதி இல்லாமல் அதற்கு அர்த்தம் இல்லை. No matter how high the title is or your position is, it means nothing without peace. No matter how high the title is or your position is, it means nothing without peace. அடுத்தது, வண்டி எவ்வளவு ஆடம்பரமானதாக இருந்தாலும் ஆரோக்கியமான கால்களுக்கு ஈடாகாது. வண்டி எவ்வளவு ஆடம்பரமானதாக இருந்தாலும் ஆரோக்கியமான கால்களுக்கு ஈடாகாது. No matter how fancy the car is, it can never replace healthy legs. No matter how fancy the car is, it can never replace healthy legs. மூன்றாவது, இரவில் நிம்மதியாக உறங்குவதே உண்மையான செல்வம். இரவில் நிம்மதியாக உறங்குவதே உண்மையான செல்வம். அதாவது, sleeping peacefully or soundly at night is real wealth. Sleeping peacefully or soundly at night is real wealth. And கடைசியாவது, lastly, குடும்பம் எப்போது நம்முடன் இருப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். குடும்பம் எப்போது நம்முடன் இருப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அதாவது, having family by your side always is the greatest fortune. Having family by your side always is the greatest fortune. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again quickly. பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அமைதி இல்லாமல் அதற்கு அர்த்தம் இல்லை. No matter how high the title is or what your position is, it means nothing without peace. அடுத்தது, வண்டி எவ்வளவு ஆடம்பரமானதாக இருந்தாலும் ஆரோக்கியமான கால்களுக்கு ஈடாகாது. No matter how fancy the car is, it can never replace healthy legs. மூன்றாவது, இரவில் நிம்மதியாக உறங்குவதே உண்மையான செல்வம். Sleeping peacefully or soundly at night is real wealth. கடைசியாவது, and lastly, குடும்பம் எப்போது நம்முடன் இருப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். Having family by your side always is the greatest fortune. இது உங்களுடைய நீதி விளக்கம். இது ஒரு நல்ல பாடமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். I believe this was a beautiful 2-part lesson that you could learn from. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: Hi, South Africa. I'm Michael Owen. If you appreciate world-class sport and a great occasion, the Hollywood Bets Durban July is the place to be. 2026 is Country Allure, which sees the rustic style of the countryside meet the cosmopolitan cool of the city. On Saturday, the 4th of July, it all comes together at Hollywood Bets Greyville, Africa's greatest horse racing and social event. I'll see you there.
2: Ach, Barry, I don't know what I'm doing anymore. My life has taken a hard left at career goals.
3: It's not your life that's turning, Brew. It's your steering.
2: My steering?
3: Your car's pulling left like your decisions. Go get top quality Miler steering parts from Goldwagen. That will set you straight.
2: Wait, I feel aligned.
3: It's just your steering that needed direction. Goldwagen, keep on driving.
4: Yeah, feel really good. You'll feel it. Bringing the sound of South Africa to you.
5: You are listening to Insane Away. You are listening to Insane Away
4: on Lotus FM.

0: மீண்டும் ஒரு அருமையான பாடல், மீண்டும் பிறந்தேனோ, another new track for you on இனிசை மழை. இப்பொழுது மணி 6:45, it is just gone 6:45 and it's time for your Tamil lesson. இன்றைய தினம் பள்ளி முடிந்தது, ஆகவே மாணவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள். This evening's Tamil lesson is based on the holidays since a school is out for the winter vacation. குளிர்கால விடுமுறை, குளிர்கால விடுமுறை அதாவது winter holidays. Remember when we did seasons, we said குளிர்காலம் was winter and விடுமுறை, yes, we did this word விடுமுறை before holiday. So குளிர்கால விடுமுறை is winter holiday. இந்த விடுமுறை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், அதாவது இந்த விடுமுறை, this holiday, எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். Everybody looks forward to the winter holidays. Why? So you can sleep in late. இந்த விடுமுறை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். So don't forget, குளிர்கால விடுமுறை is winter holiday. விடுமுறை காலத்தில், during the holiday, ஓய்வு எடுக்க வேண்டும். You must rest. இது மிக முக்கியமானது. This is very important for students and for scholars. During the holiday, ஓய்வு is rest. You must have a good rest. அடுத்தது பயணம் செய்தல். பயணம் செய்தல் is to travel. பயணம் செய்தல் is to travel. பல குடும்பங்கள் விடுமுறை காலத்தில் பயணத்தில் ஈடுபடுகிறார்கள். Lots of families, during the school holidays, they engage in road trips or travel. பயணம் செய்தல். பயணம் is trip or to travel. செய்தல் is to go. Go on a trip. இடங்களை சுற்றி பார்த்தல். இடங்களை சுற்றி பார்த்தல் is sightseeing. Sightseeing with friends, அல்லது குடும்பம், வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, நண்பர்களோடு அல்லது குடும்பத்தோடு இடங்களை சுற்றி பார்த்தல். டு கோ சைட் சீயிங் வித் யோர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது குடும்பத்துடன் பயனுள்ள நேரம் செலவிடுதல். இது வந்து மிக முக்கியமானது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். குடும்பத்துடன், குடும்பம் இஸ் ஃபேமிலி, குடும்பத்துடன் வித் த ஃபேமிலி. பயனுள்ள, பயனுள்ள இஸ் குவாலிட்டி, quality time. Neram is time, quality time with family. So those students and scholars who are on holiday must also spend quality time with the family. Nanbargaludan payanulla neram selavidudal, this is to spend quality time with friends that you don't see in school. Nanbargal are friends, and like I said just now, payanulla is quality time with friends. Let us look at these sentences again. குளிர்காலம், குளிர்கால விடுமுறை, winter holidays. இந்த விடுமுறை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். Everybody looks forward to this holidays. எதிர்பார் is to look forward to. So everybody looks forward to the winter holidays. அடுத்தது மாணவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். Students, scholars must rest during the holidays. இது வந்து முக்கியமானது. This is important. முக்கியம் is importance. முக்கியமானது is important. பயணம் செய்தல், to travel. பல குடும்பங்கள் விடுமுறை காலத்தில் பயணத்தில் ஈடுபடுகிறார்கள். Lots of families engage in road trips during the holiday. இடங்களை சுற்றி பார்த்தல். இடங்கள் is places. சுற்றி பார்த்தல் இஸ் சீயிங், சைட் சீயிங் வித் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். டு கோ சைட் சீயிங் வித் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் த ஹாலிடேஸ். அடுத்தது குடும்பத்துடன் பயனுள்ள நேரம் செலவிடுதல். டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அண்ட் நண்பர்களுடன் பயனுள்ள நேரம் செல்ல விடுதல். டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். இது மிக முக்கியமானது. தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஃபார் எ ஸ்டூடெண்ட் ஆர் எ ஸ்காலர் during the holidays. இப்பொழுது ஒரு விளம்பரம். இது உங்களுடைய தமிழ் பாடம். That was your Tamil lesson for this evening. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We take a quick ad break, and when we get back, we continue with the program.
1: They say if you want loyalty, get a dog. We say they're barking up the wrong tree. When it comes to loyalty at Zabet, we play ball big time. When you deposit and wager 250 Rand every week, you gain entry into our 25,000 Rand loyalty jackpot. And we draw our lucky winner every Friday. 25,000 Rand to one Zabet player to kick their loudly South African weekend off with a bang. That's no bluff. Zabet, roll with us. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. All games are fixed odds betting events. NRGP 0800 006 008 or WhatsApp help to 076 657 0710.
2: You're listening to Insane Away on Lotus FM.

இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சல்மா பட்டேல் அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.